எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீல படின்பாட்டா. டாக்டர் தாசரி நாராயண ராவ் గీతానికి రమేష్ నాయుడు సంగీతం. చిత్రం సుజాతా.

கூச்சிப்பூடிக்கே ஜீவனாடினை தாக்கிணம் தகிண ஜேக்கிணம் தகிண தனக்கிணம் தகிண தக்க ஜனதா.